0: வெளவுது பகை வினாடி 52යි.
1: மோட்டார் சைக்கிள் பிரலிகாரයා டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாட்சணியின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார் சைக்கிளைய பொக்கெட் எக்கட தனின நெதிவ பட்ஜெட் எக்கட செட் வென கமனட்ட வெடட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய பெதலம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய வெடிம துர துவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 La Khanda Radio ITN

0: அட்டாய் வினாடி ஹத்தலிஸ் நவையாய் மே வேறக்கது அது பத்தரே தியனவா அது பத்தரே திபுனா பத்தரே திபுனா குடாக்கேவா ஏத்தரே திபுனா மே மத்தகனே ரட்டகோஹிது கியல் தனிக்கடையின்ட ஏ தனிக்கட பவின் மிதென்ன அப்பெகக் அனுன்னாதீல தியன்
1: அன்னே லக்குதேயக்
0: மே அப்பெக தம்மை மம ஹோ ஹோ இன்ன தாம
1: ஓயாட மொக்கடேத
0: இது மன் தனிக்கடை
1: அன்னே கட்டவரத்த கண்டக இட பாஸ் எண்டக குட்டிகா
0: நீலங்கே குட்டிகா தனிக்கட ஆயட ஏ ராஜே விசின் அப்பெக அனுன்னாதீல தீன்
1: தனிக்கடாய்
0: காந்தாவுத்தினோ பிரிவியாயத்தினோ அவில எத்தனை எது என்னோட முனகில சபதத்தாவைய குட்னகாக விவாஹம் இன்னும் அவஸ்தாவா தீனும் ஏன்னா ரஜையன்னோட தீன கேக்க பிரச்சனை தீனானு தென் படு மில வெடி சமார ரஜையன்னோட தீன தெல் மில வெடி கேஸ்கே மில வெடி இட பாசே சங்வர்தனையோட சல்லினே ஒரு வகை கேக்க
1: தீன
0: சமாரட்டோல ஆண்டு உள்ள தீன பிரச்சனை ஓ தனிக்கடி
1: ரட்டே வெடிபுல தனிக்கடி இன்னும்
0: விராஜ்
1: මොකද අපි මෙහෙම කියන්නේ ජල විකර්ෂක ආලේපයේ හින්දා ඒ වගේම මැටිආලේපනයේ හින්දා මෙන්න මේ දෙකෙන් ඔයාගේ නිවස ඇතුළට වගේම එළියටත් ලොකු ආරක්ෂාවක් ලැබෙනවා මැටිලේරක හින්දා කොච්චර රස්නේ දවසක් වුණත් ඒක කන්ට්‍රෝල් කළා තමයි ඇතුළට දැනෙන්නේ ඒ වගේම රසන පිනුමක් කිනෝ ජල විකර්ෂක ආලේපයේ හින්දා කොච්චර වැස්සත් වතුර රැඳෙන්නේ නැහැ දවසල බැඳෙන්නේ නැහැ පන්න පිනුමක් එන්නේත් නැහැ ශක්තිය උසස් විදියට හැමදාම තියාගන්න පුළුවන් රයිනෝ ප්‍රීමියර් රූෆින් ෂීට්ස් පාවිච්චි කරත්
0: දවසල බැඳෙන්නේ නැහැ කිව්වම
1: දවසල දවසල
0: මට වුණ දවසල බැඳෙන්නේ விஜய் நிஷ்பாதன் கேமராஸ் ஜாத்தியந்திர மட்டுமே
1: தனிக்கடாய்க்கு
0: விராஜ் தாம் அண்ணனுவான்.

0: அதனை வினாடி தகைய விழாவு சுப சந்தியா வாக்கியம் சுப சந்தியா வாக்கியாரு
1: சுப சந்தியா வா குட் ஈவினிங்
0: குட் ஈவினிங் அத சிகுராதா
1: ஹரி
0: இத்தின் அத சதியக அவசானே
1: ஆஹா
0: மாசேக ஆரம்பே உணகவம் சதியக அவசானே வினவா
1: ஓ
0: நேத மாசேக ஆரம்பே
1: அனுத்துனாய் பஹாய் அனுத்துனாய் ஹதட் அடுப்புலாங்க மத்தியனோ வாட்ஸ்அப் மெசேஜ் கம்மே பத்திர தாளா அப்பி தெக்கேக்குது வேணா.

சமய சூத்ர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்யா வித அனுகம்பாவின் தேசனா கரண லத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்ர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்த ஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவிதேவதாம் வான்சேலாகி எல்ம மெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மஹானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்கரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மேவனாஹி விஸ்வகத திவ்ய சக்தியின் ஏகராசி கரமினி ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியக்கி சியலு தெரியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதஹே சிதின் சஜ்ஜாயனிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வஹன்சே.